0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: Amro Chautari, the one and only voice of Nepalese community in Auckland. We bring you news, views and music from Nepal every Friday at 6:50 p.m. on Planet FM 104.6. Tune in this Friday live or listen online at planetaudio.org.nz/Amro Chautari.
2: Kei te whakarongo mai koe ki Planet FM, your community access radio station in Tāmaki Makaurau, Auckland. We hope you enjoyed that episode of Samlang Kamaya. The show airs Tuesdays and Thursdays on 104.6 FM, and you can hear the latest episodes at planetaudio.org.nz.
3: Hey Stephen, what are you doing at 8 p.m. on Sunday night?
4: Well Emma, like you, I'm tuning in to Kick Arts on Planet FM.
3: Well, who would want to miss it?
4: Kick Arts, Aotearoa's one-stop shop for all things art, entertainment, theatre, events, books and more.
3: Join us as we chat with fabulous guests, mix with some great Kiwi music and lots of laughs.
4: Kick Arts, every Sunday at 8 p.m. here on Planet FM.
5: Senior Focus is a reflective radio program designed for those 50 plus, where you can listen to a wealth of knowledge and expertise and insights coming from within our senior community.

0: தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
1: Wide open sea.
2: Such a green city.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ் சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: நீங்கள் விட பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழ்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 மணி முதல் நடைபெறும் இந்த

0: சைவின நிகழ்ச்சியில் அடுத்து நமது ஆலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
1: காற்றலையில் தவழ்ந்து வரும் காதுக்கினிய சைவநீதி ஒலிபரப்பினை கேட்டு ரசித்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நற்காலை பொழுதொன்றில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் நற்சிந்தனையாக வாரியார் சுவாமிகள் கூறிய சிறுகதை கேட்டு சிந்திப்போம் வாருங்கள். பக்தன் ஒருவன் கோயிலுக்கு சென்றான். அவனது கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் ஆகியன இருந்தன. முதலில் தேங்காய் பேச ஆரம்பித்தது. நம் மூவரில் நானே பெரியவன், நானே கட்டியானவன் என்றது. அடுத்தது வாழைப்பழம். நம் மூவரில் நானே இளமையானவன், நானே இனிமையானவன் என்று கூறியது. மிகவும் பெருமைப்பட்டு கொண்டது. கற்பூரமோ எதுவும் பேசாமல் மௌனம் காத்தது. பக்தன் சந்நிதியை அடைந்தான். கொண்டு சென்ற கூடையை அர்ச்சகர் கைகளில் கொடுத்தான். அவர் உடனே அதனை வாங்கி தேங்காயை கையில் எடுத்து இரண்டாக உடைத்தார். கட்டியான பெரியவரின் வாழ்வு முடிந்தது. அதனை அடுத்து வாழைப்பழங்களை எடுத்து தோலை உரித்து பஞ்சாமிர்தத்தினில் போட்டார். இளமையும் இனிமையும் அடுத்த நிமிடம் காலியானது. கற்பூரத்தை எடுத்து தட்டில் வைத்து இறைவனுக்கு ஆராத்தி காண்பிக்கப்பட்டது. கற்பூரத்தை ஏற்றியதும் கரைந்து ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. இந்த கதையை கூறிய வாரியார் சுவாமிகள் இறுதியாக நமக்கு என்ன அறிவுரை கூறினார் என்றால், நாம் தேங்காய் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைபடுவோம். இனிமையாக இருந்தாலும், வாழைப்பழம் போன்று தற்பெருமை பேசித்திருந்தாலும் ஒரு நாள் கிளிபடுவோம். ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு இரண்டரை கலந்து விடலாம் என்றார். என்ன நேயர்களே, வாரியார் சுவாமிகள் கூறிய கதை உங்கள் சிந்தனைக்கும் விருந்தாக அமைந்ததா? நன்றி, வணக்கம்.

நேரம் கலைவிழா பற்றிய ஒரு முக்கிய அறிவித்தலை கவனத்தில் கொள்ளுங்கள். எமது நாள்காட்டி அதாவது கலண்டரில் முத்துச்சேரம் கலைவிழா ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அச்சிடப்பட்டிருக்கின்றது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் இம்முறை முத்துச்சேரம் எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெறும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை சரியாக 5:30 மணிக்கு முத்துச்சேரம் கலைவிழா நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இடம் மைக்கேல் பார்க் ஸ்கூல் ஆடிட்டோரியம், 55 Amy Street, எலிஸ்லி, ஓக்லண்ட். மீண்டும் இடத்தை அறிய தருகின்றேன். மைக்கேல் பார்க் ஸ்கூல் ஆடிட்டோரியம், 55 Amy Street, எலிஸ்லி, ஓக்லண்ட். பல கலை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. நடன நிகழ்ச்சிகள், இசைக்கச்சேரிகள் மற்றும் நாடகம் என்பன இடம்பெற இருக்கின்றது. நுழைவுச்சீட்டு விவரங்கள், குடும்பம் ஒன்றிற்கு $25, வயது வந்தவர்களுக்கு $10 மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளை நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி சபை ஒரு நிர்வாக உறுப்பினர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அனைவருக்கும் அறிய தருகின்றோம். மேலும் 145 சேர்ச் வீதியில் அமைந்திருக்கின்ற நியூசிலாந்து திருமுருகன் கோவில் காரியாலயத்திலும் நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி நிதிக்காக நடத்தப்படும் இந்த முத்துச்சிரம் கலை விழாவிற்கு திரளாக வருகிறது. ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றது நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி சபை. தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். ஆகஸ்ட் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் கார்த்திகை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு கார்த்திகை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு 4வது ஆடி செவ்வாயை முன்னிட்டு அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு ஆடி செவ்வாயை முன்னிட்டு அம்பாளுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து அம்பாளின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணிக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணிக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய தினம் அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி அமாவாசை தினம் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆடிப்புறத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் கலந்து அம்பாளின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவிரல் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற

திருவிரல் கூடிவிடுவதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 18 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வரலட்சுமி விரத பூஜை பற்றிய ஒரு முக்கிய அறிவித்தல், கவனத்தில் கொள்ளுங்கள் அடியார்களே. அன்புள்ள முருகப்பெருமானின் பக்தர்களே, ஆகஸ்ட் மாத வழிபாட்டு நிகழ்வுகளில் வரலட்சுமி பூஜை ஒரு சிறப்பான பூஜையாகும். கோவில் நாட்காட்டியை தயாரிக்கும் போது பின்பற்றப்பட்ட வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 2026 நாட்காட்டியில் வரலட்சுமி பூஜைக்கான நாளாக 28 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மறு ஆய்வு மற்றும் கலந்த ஆலோசனையின் அடிப்படையில் வரலட்சுமி பூஜையை 21 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை அன்று நடாத்த கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்த மாற்றத்தால் ஏற்படும் சிரமத்திற்கு நாங்கள் மனதார வருந்துகின்றோம். பக்தர்கள் தங்கள் நாட்காட்டிகளில் இந்த மாற்றத்தை புதுப்பித்துக் கொண்டு 21 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வரலட்சுமி பூஜை 21 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வரலட்சுமி அபிஷேகத்துடன் ஆரம்பமாகி மாலை 7 மணிக்கு சிறப்பு பூஜை, அதனைத் தொடர்ந்து வரலட்சுமி பூஜை மற்றும் தீப பூஜை இடம்பெறும். தீப பூஜைக்கான பதிவு கட்டணம் $30, நூல் கட்டணம் $10. பதிவு செய்வதற்கான கடைசி நாள் 20 ஆகஸ்ட் 2026. கூடுதல் தகவல்களுக்கு பதிவு செய்வதற்கும் கோவில் அலுவலகத்தை 276-2754 அல்லது JJ தொலைபேசி இலக்கம் 0121-269-7826 ஆகியோரை தொடர்பு கொள்ளவும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்களை அறியத் தருகின்றேன். கூடுதல் தகவல்களுக்கு பதிவு செய்வதற்கும் கோவில் அலுவலகத்தை 276-2754 அல்லது JJ 0212697826 இந்த இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். வரலட்சுமி பூஜைக்கு பதிவு செய்துள்ள பக்தர்கள் வெள்ளிக்கிழமை அன்று பின்வரும் பொருட்களை கொண்டு வருமாறு பணியன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தட்டு, பூக்கள், பழங்கள், சிறிய குத்துவிளக்கு திரி, அதாவது குத்துவிளக்குக்கு தேவையான திரி, எண்ணெய் மற்றும் சிறிய செம்பு பாத்திரம் இவற்றை கொண்டு வருமாறு உங்களை பணியன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 23 தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முதலாவது ஆவணி ஞாயிறை முன்னிட்டு சூரிய பகவானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவிரல் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆவணி ஞாயிறை முன்னிட்டு சூரிய பகவானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 23 தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 25 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். இன்றைய சைவநேத நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி ஆடி அமாவாசை.

ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் பிரசித்தி பெற்ற மாமாங்க பிள்ளையார் ஆலய வரலாறு. ஆடி அமாவாசை என்று சொன்னாலே மட்டக்களப்பு தமிழகத்து மக்கள் அனைவரதும் கருத்திலும் நினைப்பிலும் ஸ்ரீ மாமாங்க பிள்ளையார் திருத்தலத்தையே முதலில் நினைவிற்கு கொண்டு வரும். அவ்வளவு தூரம் ஆடி அமாவாசை தீர்த்த சிறப்புக்கு பேர் போன தலமாக இந்த பகுதியில் விளங்கும் பெருமை

இந்த திருத்தலத்திற்குண்டு. மட்டக்களப்பு அம்பாறை மாநிலத்தின் சகல பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் ஒருமித்து கூடும் இடமாகவும் உள்ளது இந்த தலம். மக்கள் பிதற்கடன் கழிக்க ஆடி அமாவாசை தினத்திற்கு முன்கூட்டியே வந்து சேர்கின்ற ஆடி அமாவாசை தினம் சூரியனும் சந்திரனும் சேர்த்து ஒரே நாள் கூடும் காலமாகும். பிதற்காரன் சூரியன், மாதருகாரகன் சந்திரன். இதனால் அமாவாசை தினங்களில் பிதாக்களை இழந்தவர்கள் விரதம் அனுஷ்டிப்பார்கள். தேவகால கணக்கின்படி ஆடி அமாவாசை தினம் சாயரட்சையாகும். இந்த காலம் பிதிரு தேவதைகள் வழிபாட்டுக்குரிய உகந்த காலமாகும். அந்த காலத்தில் விசேட புண்ணிய தீர்த்தங்களை நாடி தீர்த்தமாடி ஆலய தரிசனம், பிதிர்தர்ப்பணம் முதலியன செய்து இயன்ற அளவு அன்னதானம் வழங்கி பிதிர்கடன்களை நிறைவேற்ற வேண்டும். இதனால் இறந்த தாய் தந்தையர் முன் சந்ததியினர் நற்கதி பெறுவராக புராணங்கள் கூறுகின்றன. புரட்டாதி மாத மகாலய பட்ச காலம் முழுவதும் பிதிர்கடன் கழிக்க உகந்த காலமாகும். அந்த முழுப்பலனையும் ஆடி அமாவாசை அன்று விரதமிருந்து தீர்த்தமாடி ஆலய தரிசனம், பிதிர்தர்ப்பணம் என்பன செய்வதால் பெறலாம் என்றும், இறந்தவர்களின் சாதக ஓலைகளை தீர்த்தத்தில் கிழித்து போட்டால் அவர்கள் மோட்ச சித்திகளை அடைவார் என்றும், அதை மாமாங்கப்பிள்ளையார் தீர்த்த குளத்தில் ஆடி அமாவாசை அன்று கிழித்து போடுகின்றனர். ஆடி அமாவாசை தினத்தில் இந்த குளத்தில் தீர்த்தமாடுவதனால் பிச்சந்ததி பெருகுவதோடு சந்ததியும் பெறுவார்கள். இவ்வாறு இம்மைக்கும் மறுமைக்கும் நற்பயன் அளிக்கவல்ல திருக்குளம் மட்டக்களப்பு வாழ் சைவ மக்களால் மட்டுமன்றி ஏனைய சமூகத்தினராலும் மிக பரிசுத்தமானதொன்றாக மதிக்கப்படுகின்றது.

குன்மம் ஜென்ம வினைகள் பிரமகத்தி தோஷங்களை நீக்கிய வல்லமையுடையது. மட்டக்களப்பு பகுதிகளில் முன்பு சிலகாலம் வாழ்ந்த சித்தானைக்குட்டி சுவாமிகள் திருகோணமலையிலுள்ள பாபநாசர் சுவாமியிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து மாமாங்க

விட்டாங்க. எகிப்துக்கு போகிற வியாபாரி கிட்ட விலைக்கு இவன் அடிமையை விற்று போட்டு விட்டார்கள். அவருடைய தகப்பனார் பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரன், பெரிய குடும்பம், செல்ல பிள்ளையா இருந்தவர் தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டார். சின்ன வயசுலே தாயை இழந்துட்டாரு. தகப்பனுடைய அன்பையை இழந்துட்டு சொந்தங்களை விட்டு பிரித்து கொண்டு போகப்பட்டு ஈகிப்து தேசத்துல அடிமையா ஒரு வீட்டில் வேலை செய்கிறார். கேள்வி எழும்பியிருக்கு, ஆண்டவர் சொப்பனெல்லாம் கொடுத்தாரு, தரிசனெல்லாம் தந்தாரு, எதிர்காலத்து குறித்தெல்லாம் பேசினார், ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியலையே என்பதாக ஒரு அடிமையான சூழ்நிலை. அங்கும் பாருங்க, அபாண்டமான பழி, பொய்யான குற்றச்சாட்டு, பாவத்துக்கு விலகி ஓடினார். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. சங்கிலிகள் எல்லாம் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. சாகம் வரைக்கும் அங்கே தான், வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த யோசிப்போடு கூட கத்தர் இருந்தாராம். சிறைச்சாலைகளு கூட ஆண்டவர் கூட இருந்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறாரு. அப்போ ஆண்டவர் கூட இருக்கும்போது ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும், இதான் கேள்வி. ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, பிறகு எப்படி அவங்க என்ன அடிமையாக விற்று போட்டாங்க, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, அடிமையாக கொண்டு வரப்பட்டு ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, நான் வந்து தப்பு செய்யாத தப்பை என் மேலே பழி போட்டு என்னை ஜெயிலில் போட்டாங்க, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார், ஆண்டவர் கூட தானே இருக்கிறார், கூட தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் வந்து முடிவு நன்மையாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறாரு. இந்த பாதையில் நடக்கணும், அப்போ தான் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லி பாருங்க. முடிவு என்ன நடக்கிறது, யோசேப்பு அந்த தேசத்தில் பிரதம மந்திரியாக உயர்த்தப்படுகிறார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவர் என்னை சிறைச்சாலையின் வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த சம்பவம் தான் ஆதியாமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ வந்து சொந்த சகோதரர்களே பகைச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. நன்மை செய்த வீட்டாரே அவர் மீது அபாண்டமான பழி சுமத்தி ஜெயிலில் போட்டாங்க. தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தா. உடனே அங்கே அற்புதம் நடக்கலை. அந்த வழியாக யோசேப்பு நடக்கட்டும்னு கர்த்தர் அனுமதித்தார். அதை வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 105:17-19 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டதாம். அவர் வந்து இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் அடைக்கப்பட்டு வசனம் புடமிட்டு, ஒரு மனிதனுக்கு தேவன் நன்மை செய்ய முன்னால உயர்த்த முன்னால தேவன் அவனை புடமிடுகிறார், அவனை உருவாக்குகிறார். யோசேப்பை இந்த பாடுகள் மத்தியிலே உருவாக்கி தான் உயர்த்தினார். முடிவு, உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை. அபாண்டமா பழி சுமத்தினவங்க அந்த அதிகாரிலாம் யோசேப்பு முன்னால வந்து தலைவணங்கி நின்றிருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் யோசேப்பின் தேவன். உங்க வாழ்க்கையில முடிவு நன்மையா இருக்கும். இன்றைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனை, தனித்து விடப்பட்ட நிலைமை, யாருமே எனக்கு இல்லைன்னு கலங்குற நிலைமை, இதை குறித்து சோர்ந்து போயிடாதங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார். சிறைச்சாலையில யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார்ல, அதே ஆண்டவர் இந்த பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில கூட இருக்கிறார். முடிவு நன்மையா இருக்கும், சகலம நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதுன்னு சொல்றார். இந்த யோசேப்பு என்ன சொல்றார் பாருங்களேன். ஆதியாகமும் 50:20 அவருடைய சகோதரர்கள் அவரை கொலை செய்ய துணிந்து அவர் அடிமையை விற்று போட்டாங்கல்ல, அவங்க சகோதரர்கள் இப்போ யோசேப்பு கிட்ட வந்து நிற்கிற சூழ்நிலை, அவங்களுக்குள்ள பயம். யோசேப்பு பிரதம மந்திரியா இருக்காரு, எகிப்திலே பெரிய அதிகாரி அவர் தான், ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானம். நம்ம அவர் இப்படிலாம் துன்பப்படுத்தணுமே, நம்ம ஏதாவது செய்திருவானோன்னு நினைக்கும் போது அவர் சொல்லுகிறார். தன் சகோதரரை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எனக்கு நீங்க தீமை செய்றீங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஏன்னா அந்த காலத்தில் எகிப்தில் ஒரு பெரிய பஞ்சம், உலக அளவில் பஞ்சம் வந்தது. அதை யோசேப்புக்கு பார்வோனுடைய சொப்பனத்தின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தி யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்து பஞ்ச காலத்திலே தப்புவதற்கான வழியை சொல்லி கொடுத்து யோசேப்பு மூலமாக தேசமே பாதுகாக்கப்பட்டது. பல தேச மக்கள் அவரால் பாதுகாக்கப்பட்டாங்க. அதை தான் சொல்லுகிறார், வெகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். நீங்க தீமை செய்தீங்க, அதை கர்த்தர் நன்மையா மாற பண்ணினார். உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள தீமை செய்யறாங்களா, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களா,
பிசினஸ்ல உங்களுக்கு தீமை செய்யற மக்கள் எதுவுமே இருக்கிறாங்களா? நீங்க வசிக்கிற இடத்துல பொய்யான குற்றச்சாட்டுகள்

சொல்லி தீமை செய்து உங்களை ஒடுக்க நினைக்கிறாங்களா? சொந்து போகாதங்க. அன்று சொல்றார், என் மகனே, சகலம நன்மைக்கு எதுவாய் நடக்குது, நீ நன்மைகளை காண போகிறாய். இதுவரை தீமை கண்டாய், இனி நன்மைகளை காண்பாய், உயர்வை காண்பாய். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி கனப்படுத்தினதை போல நீங்க உயர்த்தப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில கூட இன்றைக்கு பாடுகள், நெருக்க உபத்திரவங்கள் உண்டாயிருக்கலாம், பயப்படாதங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சோர்ந்து போகாதங்க, முடிவு நன்மையா இருக்கும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களை பார்த்து சொல்ல, என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாத. இழப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாடுகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காய் ஸ்தோத்திரம். இதெல்லாம் நன்மைக்கு ஏறுவாய் கத்த நடத்துகிற விஷயம்னு தேவனை துதிங்க. உடனே அற்புதம் நடக்கும், நன்மையான காரியமாய் மாறிவிடும். இப்ப ஜெபிக்கலாம. ஆண்டோரை பார்த்து சொல்றீங்களா? அப்படியே கண்களை மூடி ஆண்டோரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்ற விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை எனக்குரியது. என் வாழ்க்கையில இப்ப நடக்கிற எல்லா பாடுகள், இழப்புகள், நிந்தைகள், நெருக்கங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உமக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க முடியாது. நீர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதார நான் உமை துதிக்கிறேன். முடிவு நன்மையாயிருக்கும், அதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி முடிவு நன்மையாயிருக்கும். நன்மையான முடிவை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறுபடியும் ஆசீர்வதித்து இழந்து போனது எல்லாம் திரும்ப தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உயிர்வை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன். இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன், முடங்கி போக மாட்டேன். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் எழுந்து அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன். தகப்பனே, அப்படி அற்புணித்து ஜெபிக்கிற இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். இந்த நாளிலே அந்த அற்புதம் ஆரம்பிக்கட்டும். இந்த நாளிலே நன்மையான காரியங்கள் வாய்க்கட்டும். எல்லா தடைகளை வளகட்ட நன்மைகளை கண்டு மகிழும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உம்மை துதிக்கும்படி கர்த்தருடைய கிருபை தாங்கி நடத்தட்டும். ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டா, உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டா, விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்கு தத்தத்தை தினமும் சொல்லி சகலம நன்மைக்கு இருவாய் நடக்குது, நான் கலங்க மாட்டேன், முடிவு நன்மையா இருக்குன்னு ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. அற்புதங்களை காண்பீங்க. ஆமென்.

0: செய்திகளிடம் பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழோசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: சனிக்கிழமை காலையும் 7:15 மணி முதல் நடைபெறும் இந்த முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை

0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: Loving Auckland, our diverse city.
2: I was living close to the Mangrove Bridge mountain, and going to the mountain, it gave me a sense of where I come from in southern Sudan, and it gave me a sense of seeing the Nile and water and all the view.
3: I see all these things like beautiful flowers that I see back in the island, fruits and vegetables.
4: You can touch the roots of the country, of the history.
5: I like and love Auckland because it's very green and it's very natural. I live here from the last long time, so I love it.